விக்டோரிய தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் ஒலிபரப்பாகும் தமிழ் நாதமாம் சங்கநாதன் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் காலை வணக்கங்கள். மேல்பேர்கள் இப்பொழுது முதல் பகல் 10 மணி வரை 97.1 FM சிற்றலை ஊடாகவும், சிட்னி கன்பரா ஆகிய மாநிலங்களின் நேயர்கள் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு சாபன 24 மணி நேர ஒலிபரப்பு சேவை ஊடாகவும், சர்வதேச நேயர்கள் 3MDR.com மற்றும் www.sanganathan.net இணையத்தின் ஊடாகவும் சங்கநாத நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு நேரலை வரவேற்பது விக்டோரியா மாநிலத்திலிருந்து விக்ரமசிங்கம், என்னுடன் இணைவது செந்தில் செந்தில்நாதன். இன்றைய நிகழ்ச்சிகளாக நாதாஞ்சலி, நாதாஞ்சலி நிகழ்ச்சியில் மும்மத பாடல்களை கேட்கலாம், மங்கள வாத்திய இசை, ஈழத்து பாடல்கள், எமது கலைஞர்கள், மெல்போர்ன் பிரம்மகுமாரி ஆச்சிரமத்தினர் வழங்கும் ஆன்மீக உரை, மத்திய மாநில அரசு அறிவித்தல்கள், சமூக அறிவித்தல்கள், காதுக்கினிய பாடல்கள், செய்திகள் மற்றும் சரண்யா பாலகிருஷ்ணன் தொகுத்து வழங்கும் இந்திய தமிழ்நாட்டு செய்திகள், பிரபல தமிழ் வைத்திய கலாநிதி செல்விமணி வழங்கும் உடல் நலவியல், திரை இசை என்பன இடம்பெறுகின்றன. நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இந்து மத பாடல் ஒன்றை கேட்போம்.

0: சாந்தி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது ஆடி அமாவாசையின் சிறப்பியல்பு. ஆடி அமாவாசையின் சிறப்பியல்புகள் என்ன, அதன் ஆன்மீக அர்த்தம் என்ன, ராஜயோகத்தின் மூலமாக எவ்வாறு எங்களுடைய முன்னோர்களுக்கு நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் வழங்குவது என்ற தியான அனுபவத்தையும் நாங்கள் செய்து பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்திலும் அமாவாசை வருகின்றது. ஆனால் ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசையானது சிறப்பியல்பு மிக்கது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், எங்களுடைய முன்னோருக்காக அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக, அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்காக, அதே நேரத்தில் அவர்களிடமிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் இது செய்யப்படுகின்றது. இந்த ஆடி அமாவாசையில் செய்கின்ற பல வேலைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதாவது இறைவனுக்கு உணவு படைத்தல், அதே நேரம் எங்களுடைய முன்னோர்களின் படங்களை வைத்து அவர்களுக்கும் உணவு படைத்தல், தீபமேற்றுதல், தீர்த்தம் போன்றவற்றை படைத்தல், விசேஷமாக முன்னோர்கள் என்று சொல்லும் பொழுது எங்களுடன் வாழ்ந்து சென்ற தாய் தந்தை இல்லாவிட்டால் கணவன் மனைவி போன்றோருக்காக விசேஷ உணவு படைக்கப்படுகின்றது. தீபமேற்றி அவர்களுக்கு உணவு படைத்து மற்றவர்களுக்கும் அந்த உணவை தானமாக கொடுக்கும் பொழுது அவர்களிடமிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்றும், அவர்களுடைய எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்றும் நம்பப்படுகின்றது. இதில் ஆன்மீக விளக்கங்கள் பல இருக்கின்றன, அவற்றை நாங்கள் பார்ப்போம். இந்த பூஜையின் போது முதலில் இறைவனுக்கு தீபம் ஏற்றப்படுகின்றது. பின்னர் முன்னோர்களின் படத்தை வைத்து கூட தீபம் ஏற்றப்படுகின்றது. தீபம் என்று சொல்லும் பொழுது அது ஆன்மாவை குறிக்கின்றது. அதாவது ஆன்மா என்றும் அழிவற்றது. ஆன்மா தீபமாக ஒளியாக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இங்கு வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் செழிப்பும் சகல குணங்களும் சகல சக்திகளும் கொண்ட வாழ்க்கையை குறிக்கின்றது. முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது, இறைவனும் அழிவற்றவர், அவருடைய குழந்தைகளாகிய நாங்களும் அழிவற்றவர்கள். அதன் ஞாபகார்த்தமாகவே இந்த தீபங்கள் ஏற்றப்படுகின்றது. இந்த தீபம் அதாவது அந்த உயிரை இந்த உடலில் பார்க்க முடியாது. இந்த உடலில் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் சூட்சுமமான தீபத்தை போல பிரகாசமான ஒளிப்புள்ளி ஒன்று இருக்கின்றது. ஆம், அதுதான் நான். நான் ஒரு ஆத்மா. பொதுவாக நாங்கள் இந்த உடம்பையே பார்க்கின்றோம். ஆனால் இந்த உடம்பு நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு வாகனத்தை போல இந்த உடலை இயக்குபவர் ஆத்மாவாகிய நான். எனக்கு அழிவு என்பது கிடையாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்மா இறந்த பிறகு அவருடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் அவர் அடுத்த பிறவியை நோக்கி செல்கின்றார். இந்த ஆடி அமாவாசையின் போது விசேடமாக நாங்கள் அவருக்கு படைக்கும் பொழுது இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை, அவர் இந்த உலகில் எங்கு வேண்டுமென்றாலும் வாழலாம், ஏதோ ஒரு இடத்தில் அவர் தன்னுடைய பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றார், அவருடைய வாழ்க்கை சிறப்பாக வேண்டும் என்று இந்த விசேஷ பூஜையை நாங்கள் செய்கின்றோம். அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த விசேஷ பூஜையை நாங்கள் செய்கிறோம். அடுத்த விடயம் சுத்தம் என்பதாகும். ஆடி அமாவாசைக்கு முன்தினமே வீட்டை முழுமையாக சுத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். இங்கு சுத்தம் என்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. சுத்தம் என்று சொல்லும் பொழுது எங்கு தூய்மை இருக்கின்றதோ அங்கே இறைவனுக்கும் ஆத்மாக்களாகிய எங்களுக்கும் ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு அது இலகுவாக அமையும். அசுத்தம் இருக்கும் என்றால் இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கு கடினமாக இருக்கும். உதாரணமாக ஒரு ஊசி துரு பிடித்திருந்தால் காந்தத்தால் கவரப்பட முடியாது. எனவே அந்த ஊசியை மண்ணெண்ணெயில் இடுவார்கள். அதில் உள்ள துரு போன பிறகு காந்தத்தால் இலகுவாக கவரக்கூடியதாக இருக்கும். எனவே இங்கு ஊசியாக நாங்கள் இருக்கின்றோம். ஆத்மாவாகிய எங்களுக்குள் எந்த விதமான தூய்மையற்ற தன்மையும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் பரமாத்மாவாகிய அந்த காந்தத்தால் நாங்கள் ஈர்க்கப்பட முடியும். அவரிடமிருந்து நாங்கள் சக்திகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது தீர்த்தம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் தெளிவான ஒரு ஞானத்தை கொண்டிருப்பதா. தீர்த்தம் என்பது ஞானத்தை குறிக்கின்றது. அதாவது ஆன்மீக ரீதியில் இறைவனுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கின்றது. அதாவது இந்த உடலுக்கு அம்மா அப்பா இருப்பதை போல் ஆத்மாவாகிய என்னுடைய தாய் தந்தையாக பரமாத்மா விளங்குகின்றார். அந்த ஞானத்தின் ஆழத்துக்கு செல்வதற்காக, இல்லாவிட்டால் அந்த விழிப்புணர்வை கொண்டிருப்பதற்காக நாங்கள் எங்களை மூன்று கேள்விகள் கேட்கலாம். முதலாவது, நான் யார்? இரண்டாவது, நான் யாருக்கு சொந்தம்? மூன்றாவது, நான் எங்கிருந்து வந்தேன்? இந்த மூன்று கேள்விகளையும் நாங்கள் கேட்கும் பொழுது அந்த ஆன்மீக அர்த்தத்தின் விழிப்புணர்வுக்கு நாங்கள் செல்லலாம். நான் யார் என்று சொல்லும் பொழுது, நான் ஓர் அழியாத ஆத்மா, ஒரு சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளி, இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கின்றேன். அமைதி, அன்பு, சந்தோஷம், தூய்மை, இவை அனைத்தும் என்னுடைய உண்மையான குணங்களா. இரண்டாவது, நான் யாருக்கு சொந்தம்? நான் ஆதி அந்தமில்லா அருப்பெரும் ஜோதியாக விளங்குகின்ற பரமாத்மாவுக்கு சொந்தமாவே. அவர் அன்பு கடல், அமைதி கடல், அனைத்து குணங்களின் கடலாக திகழ்கின்றார். சர்வ சக்திவானவர். அவருடன் நான் தொடர்பு கொள்ளும் பொழுது அவரிடமிருந்து சகல குணங்களையும் சக்திகளையும் என்னால் பெற முடியும். அடுத்து மூன்றாவது, நான் எங்கிருந்து வந்தேன்? இந்த உலகம் நான் நடிக்கின்ற ஒரு நாடக மேடையா? ஆனால் என்னுடைய உண்மையான வீடு இந்த உலகத்துக்கு அப்பால், சத்தங்களுக்கு அப்பால் இருக்கின்ற பரந்தாமமாகும். ஒரு பிரகாசமான சிவப்பு பொன்னிறமான அந்த உலகத்தில் பரமாத்மாவும் ஆத்மாக்களாகிய நாங்களும் அங்கே வசித்து வந்தோம். அது முற்றிலும் அமைதியான உலகமாகும். அங்கிருந்தே இந்த பௌதீக பூமிக்கு எங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மூன்று கேள்விகளையும் கேட்கும் பொழுது அந்த ஆன்மீக விழிப்புணர்வுக்கு எங்களால் செல்லக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் மிகவும் லேசாக இருப்பதை உணரக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது, உணவு படைத்தல். இறைவனுக்கு உணவு படைக்கும் பொழுது அந்த உணவில் உள்ள தீய சக்திகள், அசுத்தங்கள் அனைத்தும் நீக்கப்படுகின்றன. உணவு தயாரிக்கப்படும் பொழுது நாங்கள் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள், அந்த பொருட்களில் இருக்கின்ற எண்ணங்களின் சக்தி போன்றன அந்த உணவை பாதிக்கக்கூடும். இறைவனுக்கு படைத்து அதை உண்ணும் பொழுது அந்த உணவானது எங்களுடைய உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானதாகவும் மனதுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அடுத்தது, தானம் செய்வதாகும். தானம் செய்யும் பொழுது அங்கு சுயநல நோக்கம் இருக்கக்கூடாது. தானம் என்பது புண்ணிய செயலாக கருதப்படுகின்றது. தானம் செய்வதற்கு எங்களுக்கு பணமோ பொருளோ அவசியம் என்றில்லை. எங்களுடைய மனதால் கூட தானம் செய்யலாம். மற்றவர்களுக்காக நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருக்கலாம். எனவே இதன் மூலமாக எங்களுடைய புண்ணிய கணக்கு அதிகரிக்கின்றது. எங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். அதே நேரத்தில் நோயுற்றவர்களுக்கும் பல்வேறு துன்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல எண்ணங்களையும் நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருப்பதால் அவர்களும் அந்த துன்பத்திலிருந்து மீட்கப்படுகின்றார்கள். பொதுவாக தானங்கள் செய்தால் தோஷங்கள் நீங்கும் என்று கூறுவார்கள். உண்மையில் இங்கு தானம் என்பது பொருட்கள் மட்டும் கிடையாது, எங்களுக்குள் இருக்கின்ற வீணான விடயங்களாகும். விகார குணங்கள், அதாவது காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம் போன்றவற்றை நாங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுக்குள் இருக்கின்ற தீய சகுனங்கள் நீக்கப்படும். இப்பொழுது இறுதியாக இந்த ராஜயோகத்தின் மூலமாக சின்னொரு தியானத்தை செய்து எங்களுடைய முன்னோர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நல்லாசிகளையும் தூய உணர்வுகளையும் கொடுப்போம். அனைவரும் சௌகரியமாக அமர்ந்து கொண்டு சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு அதை அனுபவம் செய்யுங்கள். நான் வெளி உலகத்திலிருந்து என்னுடைய அவதானத்தை அகற்றி முழு அவதானத்தையும் எனக்குள் கொண்டு வருகின்றேன். நான் ஒரு ஆத்மா, இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் தீபத்தை போல் பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றேன். நான் அழியாத உயிர் வாழ்கின்ற சக்தி. என் முன்னால் மனக்கண்ணால் பரமாத்மாவை ஒரு ஜோதியாக பார்க்கின்றேன். பரமாத்மாவும் பிரகாசமான ஜோதியாக ஜொலிக்கின்றார். அவருடைய சக்தி கதிர்கள் என் மீது பரவுகின்றது. அவர்களுடைய குணங்கள் கதிர்களாக என் மீது பொழிகின்றது. இறைவனின் குணங்களையும் சக்திகளையும் நான் பெற்றுக்கொள்கின்றேன். அவருடைய ஆசீர்வாதத்தையும் நான் பெற்றுக்கொள்கின்றேன். இப்பொழுது இறைவனுக்கு முன்னால் எம்முடைய முன்னோர்களான தாய் தந்தையர்கள் யாராக இருக்கட்டும், அந்த ஆத்மாவை முன்னிறுத்துகின்றேன். இறைவனின் சக்தி கதிர்கள், ஆசீர்வாத கரம் அவர்கள் மீது படுகின்றது. அவர்கள் இறைவனின் சக்தியை பெற்று ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வாழ்கின்றார்கள். அதேபோல் இந்த சந்தர்ப்பத்தில் முழு உலகத்திலும் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் இறைவனின் சக்தியையும் அமைதியையும் அன்பையும் தானமாக கொடுக்கின்றன. முழு உலகத்துக்கும் இறைவனின் ஒளி பரவுகின்றது. முழு உலகமும் செழிப்படைகின்றது. ஓம் சாந்தி. நன்றி. வணக்கம்.
1: நேயர்களே, இதுவரை கேட்ட சொற்பொழிவை பற்றி மேலதிக விவரங்களுக்கு விக்டோரியா பொன்சுலாவில் உள்ள பிரம்மகுமாரி நிலையத்தை 0359711565 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும். நேயர்களே, இதுவரை கேட்ட சொற்பொழிவை பற்றி மேலதிக விவரங்களுக்கு விக்டோரியா பொன்சுலாவில் உள்ள பிரம்மகுமாரி நிலையத்தை 0359711565 என்ற தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொள்ளவும்.
2: ஆடைகளின் சாம்ராஜ்யம் ரஞ்சனா ஃபேஷன். ஆடவர் மகளிருக்கான அனைத்து ரக ஆடைகள், சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தையும் ரஞ்சனா ஃபேஷனில் பெற்றுக் கொள்ளலாம்.
3: ஆயிரம் வானவில் ஒன்றாய் சேர்ந்து ஓவியம் வரைகிறதே.
2: காலத்திற்கேற்ப நங்கையர் விரும்பும் நவீன ஆடை வகைகள், மனங்கவரும் சாரிகள், பட்டு புடவைகள் என உங்கள் எண்ணங்களின் வண்ணங்கள். ரஞ்சனா ஃபேஷன் பண்டிகை காலத்தின் புத்தம் புதிய வடிவங்களிலான ஆடைகள், திருமண பட்டு புடவைகள் என அனைத்து ஆடைகளும் ஒரே இடத்தில். ரஞ்சனா ஃபேஷன், ஆடை உலகில் ஒரு அழகிய பூங்கா. ரஞ்சனா ஃபேஷன், இலக்கம் 858 பிளாக்பர்ன் ரோட், கிளான்வேவலி, விக்டோரியா 3150. தொலைபேசி 0398-0335-3. 0398-0335-3. ரஞ்சனா ஃபேஷன்.
4: ஸ்பான்சரிங் 3MTR தமிழ் ஷோ.
5: மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்தாள். தஞ்சையிலே குடிபுகுந்து
6: தமிழ் இலக்கிய சுவை, திரைப்பட பாடல்களின் சுவை, நடப்பு விடயங்கள் பற்றிய சுவை, சமய இலக்கியங்களின் சுவை, கவிதை சுவை, அனுபவங்களின் சுவை, கண்டவை கேட்டவை படித்தவைகளின் சுவை, இன்னோரன்ன அனைத்து செய்திகளையும் சுவைகளையும் அள்ளித்தரும் இனிய நிகழ்ச்சி அறுசுவை அரங்கம்.

அன்பு வணக்கங்கள் நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே இன்று வான் அலைகளின் ஊடாக சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆமாம் நேயர்களே, மிகவும் முக்கியமான ஒரு தினமாக உலகம் முழுவதும் வாழுகின்ற இந்துக்கள், குறிப்பாக சைவர்கள் இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், ஆடி அமாவாசை. ஆடி என்றவுடன் எம்மவர்களுக்கு எத்தனையோ விழாக்கள் அல்லது விரதங்கள் அல்லது விசேட தினங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வருவதுதான் ஞாபகத்திற்கு வரும். இந்த ஆடி அமாவாசையை பற்றி சொல்வதற்கு எத்தனையோ விடயங்கள் இருந்தாலும், குறிப்பாக பிதிர்தேவர்களை அழைத்து அந்த பிதிர்கடன் செய்கின்ற அந்த நிகழ்வுதான் இந்த ஆடி அமாவாசை தினத்திலே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. பிதிர்தேவர்களை சிரத்தையோடு வழிபாடு செய்து சிரார்த்தம் செய்வதனாலே பிதிர்களின் தோசங்களிலே இருந்து தோச நிவர்த்தி பெறலாம் என்பது இந்துக்களினுடைய நம்பிக்கை. மிக நீண்ட காலமாகவே கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உண்மையிலேயே மனோதத்துவ ரீதியாக மிகவும் மகிழ்ச்சியை அல்லது ஒரு திருப்தியை தந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆடி அமாவாசை இந்து சமயத்தவர்களுக்கு மிகவும் புனிதமும் சிறப்பானதுமான தினமாக கொள்ளப்படுகிறது. ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசை ஆடி அமாவாசை விரதம் என்று சிறப்பு பெயர் கொண்டு விளங்குகின்றது. அமாவாசை, பௌர்ணமி ஆகிய இரண்டு விரதங்களும் முறையே காலமான தந்தை தாய் ஆகியோரை குறித்து அவர்களின் பிள்ளைகளினால் அல்லது உறவினர்களினால் சந்ததிகளினால் அனுஷ்டிக்கப்படுகின்ற விரதங்களாகும். ஒவ்வொரு மாதத்திலும் இந்த விரதங்களுக்குரிய தினங்கள் வந்து போகின்றன. இந்த விரதங்களை அனுஷ்டிப்பவர்கள் ஆச்சார சீலர்களாக உபவாசம் இருந்தும் அவ்வாறு இருக்க இயலாதவர் ஒரு பொழுதேனும் உண்டும் அந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். ஆனால் உண்மையின் நோக்கம் இறந்து போன மறைந்து போன எமது மூதாதையர்களை நினைந்து அவர்களுக்கு எமது தர்ப்பணத்தை சமர்ப்பிப்பதுதான் மிகவும் முக்கியமான நோக்கமாக அமைந்திருக்கிறது. இந்த தினத்திலே புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி தூய்மை உள்ளவராக பிதிர்தர்ப்பணம் செய்தும் பிண்டதானம் சிரார்த்தம் என்பன செய்தும் இறைவனை வழிபட்டு அந்தணர்களுக்கு தானமும் விருந்தினர் சுற்றத்தார் ஏழைகள் ஆதரவற்றோர் ஆகியோருக்கு உணவும் அளித்து அவர்களுடன் போசனம் செய்து இந்த விரதத்தை நிறைவாக முடிப்பர். இந்த ஆடி அமாவாசை சம்பந்தமான சகல விடயங்களும் ஆகமங்களிலே அந்த பத்ததிகளிலே, குறிப்பாக பத்ததிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இறந்த தந்தை தாயார் நற்கதி அடைதற் பொருட்டும் பிதிர்களாக எம்மை சுற்றும் அவர்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசி பெறவும் அமாவாசை பௌர்ணமி நாட்களிலே பிள்ளைகள் விரதங்களை சிரத்தையோடு அனுஷ்டிக்கிறார்கள். பிதிர்கள் ஆகிய அவர்கள் மகிழ்வூற்றால் சந்தோஷமடைந்தால் அந்த வீடு சிறக்கும், அந்த பிள்ளைகளுடைய வாழ்வு சிறக்கும் என்பது ஐதீகமாகும். எமது இலங்கை நாட்டிலே சிறப்பான நாட்கள் என அழைக்கப்படுகின்ற விளக்கீடு, தீபாவளி போன்ற தினங்களிலே வீட்டுக்கு படைத்தல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி வழக்கத்திலே இருக்கின்றது. அண்மையிலே யாராவது அந்த வீட்டிலே, ஒரு வீட்டிலே இறந்திருந்தால் தவறாது வீட்டுக்கு படைத்து பிதிர்களை மகிழ்விப்பார்கள். இது இலங்கையிலே வடக்கு கிழக்கு பகுதியிலே எங்கும் பரவி காணப்பட்டாலும் இடத்துக்கு இடம் சிறு சிறு மாறுதல்களே காணப்படுகின்றன. ஆனால் அடிப்படையிலே இந்த ஆடி அமாவாசை
மிகவும் சிரத்தையாக கொண்டாடப்பட்டுத்தான் வருகின்றது. சித்திரை மாதத்திலே வருகின்ற பௌர்ணமியும் ஆடி தை மாதங்களில் வருகின்ற அமாவாசையும் சிறப்பு பொருந்தியன என்று சைவ நூல்கள் எடுத்து கூறுகின்றன. அவரவர் தந்தை தாயார் இறந்த திதிகளை தவறவிட்டவர்கள் ஆடி அமாவாசை தினத்திலே தந்தையை நோக்கியும் சித்திரை பௌர்ணமி தினத்திலே தாயின் பொருட்டும் இந்த சிரார்த்தம், தர்ப்பணம், பிண்டதானம் என்பவற்றை செய்கின்றார்கள். மிகவும் சிறந்த ஒரு முக்கிய தினமாக எமது சைவர்கள் வாழ்விலே இடம்பெற்று இலங்கை முழுவதும், இந்தியாவின் பல பாகங்களிலும், தமிழகத்தின் பல பாகங்களிலும் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பண நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. ஈழத்தை பொறுத்தவரையில் கீரிமலை போன்ற இடங்களிலே இருக்கின்ற தீர்த்தங்களிலும், மாமாங்கேஸ்வரர் மட்டக்களப்பிலே அமைந்திருக்கின்ற தீர்த்தங்களிலும், இன்னும் பல இடங்களிலும் இந்த விசேஷமான வழிபாடு நடைபெற்று சிறப்படைந்து முடிவடைந்து கொண்டிருக்கின்றன இந்த நாளிலே.

யாழ்ப்பாண பகுதியிலே வாழுகின்ற மக்கள் புராதன காலம் தொடக்கம் கீரிமலை நகுலேஸ்வரத்திலும் கீரிமலை கேணியிலே திருவடி நிலை தீர்த்தக்கரையில் தீர்த்தமாடியும் தமது முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வருகிறார்கள். மன்னார் பகுதியிலே வாழுகின்ற மக்கள் பாலாவியிலே தீர்த்தமாடியும் தங்களுடைய முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து பிதிர்க்கடன் செலுத்தியும் வருகின்றார்கள். மட்டக்களப்பு பகுதியில் வாழும் மக்கள் மாமாங்க பிள்ளையார் கோவில் அமிர்தகலியில் தீர்த்தமாடியும் தமது முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து பிதிர்க்கடன் செலுத்தி வருகிறார்கள். திருகோணமலை பகுதியில் வாழுகின்ற மக்கள் கோணேஸ்வரர் ஆலய தீர்த்தக்கரையிலே தீர்த்தமாடியும் தமது முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து பிதிர்க்கடன் செலுத்தி வருகிறார்கள். கொழும்பு வாழுகின்ற மக்கள் மோத்தர முகத்துவாரம் கடலில் தீர்த்தமாடியும் தமது முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து பிதிர்க்கடன் செலுத்தி வருகின்றார்கள்.

மற்றைய இடங்களிலே வாழ்கின்ற இந்து மக்கள் அல்லது சைவ பெருங்குடி மக்கள் தமக்கு அண்மையிலே இருக்கின்ற கடற்கரை, ஆறு, குளம் போன்றவற்றிலே நீராடி தமது பிதிர்க்கடன்களை செலுத்தி வருகிறார்கள். இதன் காரணமாக அமாவாசை திதியிலே சில விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டால் குறிப்பிடத்தக்க வெற்றியை அடைய முடியும். மருந்து உண்ணுதல், நோயாளிகளை குளித்தல் உள்ளிட்ட பல விடயங்களை அமாவாசை திதியன்று துவங்கலாம் என்று சித்த வைத்திய நூல்கள் கூறுகின்றன. எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அமாவாசை என்று செய்தால் அதற்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகின்றது. ராகுகேது பரிகாரம், சர்ப்பதோஷம், சனி செவ்வாய் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏனைய பலதரப்பட்ட தோஷங்கள், மாங்கல்ய தோஷம் போன்றன, இவை யாவும் அமாவாசை திதியன்று பரிகாரம் செய்வதன் மூலம் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்பது மிக அசைக்க முடியாத நம்பிக்கையாக எம்மவர்களிடையே இருந்து வருகின்றது.

சங்க காலத்திலும் இது போன்ற விடயங்களும் நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது. முன்னோருக்கு திதி செய்வது, தர்ப்பணம் செய்வது, ஆற்றிலே புனித நீராடுவது போன்றவை அமாவாசை தினத்திலே மேற்கொள்ளப்பட்டதை சங்க நூல்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றன. மனித பிறவி மகத்தான பிறவி, அரிய பிறவி. அரிது அரிது மானிடராய் புறத்தல் அரிது என்றால் அவ்வை பிராட்டி. மனிதனாக பிறந்தால்தான் இறைவனை எளிதில் அடைய முடியும். வேறு எந்த பிறவிக்கும் இந்த சிறப்பு கிடையாது. வானுலகில் தேவராக இருந்தாலும் கூட இறைவனை தரிசித்தால்தான் முடியுமே ஒழிய, தரிசிக்கத்தான் முடியுமே ஒழிய அவரோடு இரண்டர கலந்துவிட முடியாது. ஆனால் இந்த பூலோகத்திலே மனிதனாக பிறந்தவனால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும், இறைவனோடு இரண்டர கலக்க முடியும். ஆக இத்தகைய அரிய மானிட பிறவியை தந்த நமது முன்னோருக்கு நன்றி தெரிவிக்க வாரிசுகள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த விழாவாக, அதாவது இந்த விழாவை ஒரு விழாவாக ஏற்றுக்கொண்டு இந்த தர்ப்பணத்தை, இந்த ஆடி அமாவாசை கலனை செய்து முடித்தல் வேண்டும். சூரியனின் வடக்கு திசை பயணம் துவங்கும் உத்தராயண காலத்தின் துவக்கமான தை மாதம் மிகவும் புனிதமானது. அந்த மாதத்தில் வரும் அமாவாசையிலும் கடற்கரை தலங்களுக்கு சென்று முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த நூல்களிலும், சைவ நூல்களிலும், பத்ததிகளிலும், ஏனைய சங்க நூல்களிலும், நடைமுறை விரத நூல்களிலும் இந்த ஆடி அமாவாசையை பற்றி மிக விரிவாக விரவி விரவி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அதற்கு அப்பால் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே எங்களுக்கு வழிகாட்டியாக, எங்களுக்கு சென்னாப்போதராக, எங்கள் தமிழ் தாத்தாவாக இருக்கின்ற அந்த வள்ளுவ பெருமானும் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் தன்னுடைய திருக்குறளிலே. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்புதல் தலை என்பது அந்த குறளாகும். தென்புலத்தார் என்று சொல்வது தெற்கு திசையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள்தான் எமது முன்னோர்கள், இறந்து போன தாய் தந்தை போன்றோர்கள். அவர்கள் தென்புறத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த பிதிர் தெய்வங்களினூடாக எங்களுடைய கடன்களை, நன்றி கடன்களை கொடுத்து அனுப்புதல் வேண்டும். செய்கின்ற கடன்கள் மூலமாக அந்த பிதிர் வழிபாட்டினூடாக, போடுகின்ற பிண்டங்களினூடாக அந்த பிதிர் தேவர்கள் அவற்றை எடுத்து சென்று எமது மூதாதையரிடம், எமது முன்னவர்களிடம், எமது பெற்றோர்களிடம் சேர்த்து விடுவார்கள். அப்படி சேர்கின்ற பொழுது அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் குழந்தைகளை, இந்த புதிய சந்ததியினரை நல்ல வழிபடுத்திவிடும். ஆகையினால்தான் இந்த ஆடி அமாவாசை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதை தலைமேல் கொண்ட ஒரு கடமையாக எமது மூதாதையர்களை நினைந்து எமது இளம் சமுதாயத்தினர் அதை செய்து வருகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் இது மிகவும் சில இடங்களில் குறைந்து கொண்டு சென்றாலும் இதை பற்றி பெரியவர்கள் எடுத்து சொல்லி எமது இளம் சமுதாயத்தினரை, தங்களுடைய மூதாதையர்களை நினைத்து இந்த ஆடி அமாவாசை பிதிர்கடனை செய்விக்க தூண்டுதல் வேண்டும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நல்லது நேயர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்பவர்

0: உங்கள் சகல விதமான வைபவங்களுக்கும் தேவையான மாலைகள், பூச்செண்டுகள் மற்றும் புத்தம் புதிய பூக்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டியவர்கள் மெல்பர்ன் கார்டன்ஸ். மேலதிக விவரங்களுக்கு கதிர் சக 61 403 651 2 6 2, மொபைல் மூலமோ வாட்ஸ்அப் மூலமோ தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். facebook.com/melbournegarlands. சகல விதமான பூ மாலை தேவைகளுக்கும் மெல்பர்ன் கார்டன்ஸ்.
1: ஸ்பான்சரிங் 3MTR தமிழ் ஷோ.
2: எங்கள் குழந்தைகளின் சிறந்த தொடக்கம் இலவச பாலர் ஃப்ரீ கிண்டர் பள்ளியுடன் தொடங்குகிறது. விக்டோரியாவில் 3 மற்றும் 4 வயது குழந்தைகளை கொண்ட குடும்பங்கள், தனித்தனி பாலர் பள்ளிகள் மற்றும் நீண்ட பகல் நேர பராமரிப்பு மையங்களில் இலவச பாலர் பள்ளியை அணுகலாம். அதாவது ஒரு குழந்தைக்கு ஆண்டுக்கு சராசரியாக $2,400 சேமிப்பு. மேலும் அறிய vic.gov.au/tamil. இலவச பாலர் பள்ளி, சிறந்த தொடக்கம், சிறந்த வாழ்க்கை. மெல்போர்ன் விக்டோரியன் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது.
3: ஸ்டேஷன் ஸ்பான்சர்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னிலிருந்து 97.1 எஃப்எம் அலைவரிசை ஊடாக விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாடகம் சங்கநாதம் தமிழ் ஒளிபரப்பு சேவை. நேர்களை இவ்வாறு செய்தி தொகுத்து வழங்குவது கே.எஸ். மகேந்திரன். நேற்று முன்தினம் நிலவரப்படி நுவரெலியா மாவட்டத்தில் 2,112 குடும்பங்களைச் சேர்ந்த 8,191 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் 6 நபர்கள் உயிரிழந்தனர் என மாவட்ட செயலாளர் துசாரி தென்னக்கோன் தெரிவித்தார். இதன் விளைவாக 152 குடும்பங்களைச் சேர்ந்த 504 நபர்கள் இன்னும் 18 தங்குமிடங்களில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் வங்காளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வங்காளி கடற்கரையில் உரு குறைந்த நிலையில் கரை ஒதுங்கிய ஆண் ஒருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த சடலம் உரு குறைந்த நிலையில் காணப்படுவதோடு இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. குறித்த சடலம் இந்திய மீனவரா அல்லது தொழிலுக்கு சென்று காணாமல் போன மீனவரா என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். பொதுமக்கள் பிரதிகளின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதற்கான மக்களின் உரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும் என்று அந்த உரிமையை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது என்றும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்தா ஜெயதிசா உறுதிபட தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் பரவலான கவனத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ள நீதி மற்றும் சிறைச்சாலைத்துறையின் தற்போதைய நடவடிக்கைகள், எதிர்கால சீர்திருத்தங்கள் மற்றும் இது தொடர்பான சமூகத்தில் பரப்பப்பட்டு வரும் தவறான தகவல்களுக்கான உண்மை நிலையை விளக்குவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும் என அவர் தெரிவித்தார். அதேவேளை அதிகாரிகள் மற்றும் சட்டப்பூர்வ நிறுவன அதிகாரிகளின் சொத்துக்களை பகிரங்கப்படுத்துவது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் இடம்பெறும் பரீட்சைகளின் போது அசம்பாவிதங்கள் மற்றும் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் தேவையான உத்தியோகத்தருடன் நிவாரண உபகரணங்களும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படக்கூடிய அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களில் GCE உயர்தர பரீட்சை நிலையங்களுக்கு செல்லும் வீதிகள் மற்றும் போக்குவரத்து வழிகளை தடையின்றி பேணுவதற்கு முப்படையினர் மற்றும் போலீசார் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளநீர் பெருக்கு காரணமாக பரீட்சை மையங்களுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் படகுகள் மற்றும் விசேட பாதுகாப்பு வாகனங்கள் மூலம் மாணவர்களை பாதுகாப்பாக பரீட்சை மண்டபங்களுக்கு அழைத்துச் செல்ல விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.

0: பொதுமக்களுக்கு மிகவும் செயல்திறனான மற்றும் தரமான சேவையை வழங்குவதற்காக இலங்கை போலீஸின் நவீனமயமாக்கல் மற்றும் அபிவிருத்தி பணிகளை விரைவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா அறிவுறுத்தியுள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சு இலங்கை போலீஸ் விசேட அதிரடி அடிப்படை உட்பட்ட பயிற்சிகளுக்கான நிறுவனம், சிவில் பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரிவு ஆகியவற்றினால் 2026 வரவு செலவு திட்டத்தின் ஒதுக்கீட்டுகள் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்கள் முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்காக அரசாங்கம் ஆரம்பித்த முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக்கு மூலதன செலவினமாக ஒதுக்கப்பட்ட 1,000,000,000 ரூபாய் ஒதுக்கீட்டின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றங்களும் இங்கு ஆராயப்பட்டன. குறைந்த வருமானம் பெறும் லொத்தர் விற்பனை முகவர்களின் பிள்ளைகளுக்காக 2026 முதல் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக வழங்கப்படும் கல்வி உதவி திட்டத்துக்கு தேசிய லொத்தர் சபையினால் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. கொள்ளை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய 3 பெண்கள் உள்ளிட்ட 4 நபர்களை கல்கிசை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். இதற்கமைய தேவரை பகுதியில் இக்குற்றத்துடன் தொடர்புடைய 2 பெண் சந்தேக நபர்களும் ஹட்டன் பத்திர பகுதியில் உள்ள குற்றத்துக்கு ஒத்தாசை வழங்கிய ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னிலிருந்து 97.1 FM அலைவரிசை ஊடாக விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் நடைபெறும் தமிழ்நாடமாம் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் இவ்வாறு செய்தி தொகுப்பு. கொழும்பிலிருந்து முல்லைத்தீவு வரை பயணிக்கும் தனியார் பேருந்து ஒன்றில் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தி பேருந்தை செலுத்திய சாரதியும் அவருக்கு உடந்தையாக இருந்த பேருந்தின் உரிமையாளரும் புடியங்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனிவரத்னாவுக்கு எதிரான வீதி விபத்து தொடர்பான வழக்கு ஒன்றின் விசாரணைகளை இடைநிறுத்தி கொழும்பு மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு INR ஆலயம் முன்பாக அமைந்துள்ள கடற்கரை பகுதியில் ரூபாய் 45 லட்சம் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அந்தியேட்டு கிரியை மண்டபம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. அமரர்கள் நல்லதம்பி அகிலேஸ்வரன் மற்றும் அவரது பாரியார் அகிலேஸ்வரன் லோகேஸ்வரி ஆகியோரின் ஞாபகார்த்தமாக இந்த மண்டபம் அவர்களது பிள்ளைகளின் நிதி பங்களிப்பில் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் ஏற்பாட்டில் பே டிஜிட்டல் எஃப்னா விழிப்புணர்வு மற்றும் அறிமுக நிகழ்வு நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் காகில்ஸ் சதுக்க வளாகத்தில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இலங்கை மத்திய வங்கியின் கொடுப்பனவுகள் மற்றும் தீர்வுகள் திணைக்கள இயக்குனர் வசந்த அலுவிஸ் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக மாவட்ட செயலாளர் சிவகரன் மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் இந்த சமூக நிகழ்வில் கலந்து கொண்டனர். பொலிஸ்மா அதிபர் மற்றும் தலைமை நீதிபதி ஆகியோரின் அதிகாரப்பூர்வ இல்லங்களை சுற்றியுள்ள வீதிகளை காணொலி எடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் சின்னமம் கார்டன்ஸ் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் நாராதரை பகுதியில் இளைஞர் ஒருவர் வீட்டினுள் தூக்கில் தொங்கிய நிலையில் சரளமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மரியாதை நிமித்தமாக சந்தித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஒப்புதலுக்கு அமைவாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றங்களை வழங்க போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்துடன் இவ்வாறு செய்தி தொகுப்பு நிறைவேற்றது. மீண்டும் உங்களை வானொலிகளில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கே.எஸ். மயிலுடன். நன்றி நேயர்களே,
1: வணக்கம். விக்டோரியா தமிழ் கலாச்சார கழகத்தின் ஆதரவில் மெல்போர்னில் இருந்து ஒலிபரப்பாகும் சங்கநாதம் தமிழ் ஒலிபரப்பு சேவைக்காக கடந்த வார செய்திகளின் தொகுப்புடன் யாழ்ப்பாணத்தில் இருந்து இளங்கீரன். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளதுடன் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனர்த்தங்களில் சிக்கி காணாமல் போன ஒருவரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான நிவாரண நடவடிக்கைகளும் மீட்பு பணிகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 129 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழாய்வு தளத்தில் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யப்பட்ட பகுதிகளில் முழுமையான அகழ்வு பணிகள் நிறைவுறாத நிலையில் எதிர்வரும் நாட்களில் எழுந்தமானமாக குழிகளை வெட்டி ஆய்வு செய்யுமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இடைக்கால கட்டளை பிறப்பித்துள்ளது. செம்மணி மனித புதைகுழி பகுதிகளில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பரிசோதனைகள் தொடர்பான நிர்வாக ரீதியிலான கலந்துரையாடல் மற்றும் திறந்த நீதிமன்ற அமர்வு நீதிவான் எஸ் லெனின்குமார் தலைமையில் செம்மணி அகழாய்வு தளத்தில் கடந்த புதன்கிழமை பிற்பகல் 3:30 மணியளவில் நடைபெற்றன. இந்த அமர்வில் குற்றப்புலனாய்வு பிரிவினருடன் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா, சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா, காணாமலாக்கப்பட்டோர் குடும்பங்கள் மற்றும் ஓஎம்பி சார்பிலான சட்டத்திறனிகள் மற்றும் யாழ் மாவட்ட சட்டத்திறனிகள் சங்கத்தின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது தற்போதைய அகழ்வு பணிகள் மற்றும் அடுத்த கட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மன்றுக்கு சமர்ப்பித்ததுடன் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பெரும்பாலான எலும்பு தொகுதிகளில் துப்பாக்கிச் சணம் துளைத்தது போன்ற அடையாளங்கள் இல்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது. செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட சித்துப்பாத்தி இந்துமயானத்தின் தற்போதைய எல்லைச் சுவர்களுக்கு அப்பாலும் செய்மதி புகைப்படங்களை ஆதாரமாக கொண்டும் ஸ்கேன் மற்றும் அகழ்வு பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சட்டத்திறனை சுகாஸ் சமர்ப்பணம் செய்தார். அகழ்ந்தெடுக்கப்படும் எலும்பு தொகுதிகளுக்கு காபன் 14 பரிசோதனை மாத்திரமின்றி தடயவியல் பொருட்களையும் அடிப்படையாக கொண்டு காலத்தை நிர்ணயிக்கும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் ஆணையாளர் சட்டத்திறனி மீராக் ரஹீம் மற்றும் சட்டத்திறனி குமாரவடிவேல் குருபரன் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். எழுந்தமானமாக குழிகளை அகழும் போது எலும்பு தொகுதிகள் ஏதேனும் அடையாளம் காணப்பட்டால் அடுத்த கட்டமாக 4 வாரங்கள் வரை அகழ்வு பணிகளை தொடர தயாராக இருப்பதாக நிபுணர்கள் மன்றில் தெரிவித்தனர். செம்மணி மனித புதைகுழியின் 3 கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அதன் 44 நாளான புதன்கிழமை மேலும் 8 மனித எலும்பு கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டிருந்த 8 எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதாக அகழ்வு பணிகளுடன் தொடர்புடைய தரப்புகள் தெரிவித்தன. இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் 1, 2, மற்றும் 3 கட்டங்களாக இதுவரை 98 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 491 மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. அவற்றில் 489 எலும்பு கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள எலும்பு கூடுகளை அகழ்ந்தெடுக்கும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வியாழக்கிழமை இரவு கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் இடம்பெற்ற அமைதியின்மையின் போது ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 11 பேர் காயமடைந்துள்ளதாக நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நிலைமையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையின் போது பாதுகாப்பு படையினர் உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய துப்பாக்கிச்சூடு எதையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். 11 பேர் காயமடைந்ததாகவும் ஒருவர் உயிரிழந்ததாகவும் வைத்தியசாலை தரவுகள் தெரிவித்துள்ளன. உயிரிழப்புக்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை அவசியமாகும். ஏனெனில் சம்பவத்தின் போது உயிர்கொல்லி ரவைகள் பயன்படுத்தப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். சம்பவத்திற்கான உடனடி காரணமாக சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் அடங்கிய பொதியொன்று கண்டுபிடிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஒருவர் கைது செய்யப்பட்டமை காரணமாக இருக்கலாம் என ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். அரசாங்கத்தின் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிரான பதிலடி நடவடிக்கையாக இந்த அமைதியின்மை ஏற்பட்டிருக்கலாம் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மகசின் சிறைச்சாலையில் சுமார் கைதிகள் 40 பேர் இந்த குழப்பத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலைமையை கட்டுப்படுத்த போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் வெளிப்புற பாதுகாப்புக்காக பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சம்பவத்தை தொடர்ந்து சிறைச்சாலை பார்வையாளர்களுக்கான அனுமதி தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறிப்பிட்ட சிறையில் கைதிகள் குழு ஒன்றுக்கிடையில் அமைதியின்மை ஏற்பட்டதை அடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர சிறைச்சாலை அதிகாரிகள் கண்ணீர் புகை பிரயோகம் செய்ததாக சிறைச்சாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் இருவர் உயிரிழந்ததாகவும் காயமடைந்த பலர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட பதற்றம் வியாழக்கிழமை இரவு ஏற்பட்ட நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகள் அதை கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தனர். எனினும் வெள்ளிக்கிழமை காலை மீண்டும் அமைதியின்மை வெடித்ததாக கூறப்படுகின்றது. பதற்றத்தின் போது கைதிகள் குழு ஒன்று சிறைச்சாலை வைத்தியசாலை கட்டடத்திற்கு சேதம் விளைவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒழுங்கை மீட்டெடுக்க அதிகாரிகள் கண்ணீர் புகை பிரயோகம் செய்துள்ளனர் என்று சிறைச்சாலை தரப்பு தெரிவித்துள்ளது. இதனிடையே யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, வவுனியா உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள சிறைச்சாலைகளின் பாதுகாப்பு தீவிரமாக பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகிய இருவர் தொடர்பிலான வழக்கில் முன்னாள் பாதுகாப்புச் செயலர் கோதபாய ராஜபக்சே எதிர்வரும் செப்டம்பர் 29 கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நேரில் தோன்றி நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2011 ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவிருந்த போராட்டத்தை ஒழுங்கமைத்த லலித்தும் குகனும் அதற்கு முதன்நாள் ஆவரங்கால் பகுதியில் வைத்து வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டனர். இவர்களது உறவினர்களால் கடந்த 2012 ஆம் ஆண்டு கொழும்பு மேல் முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆள்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கிணங்க 2012 ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகள் ஆரம்பமாகின. இந்த வழக்கின் சாட்சியாளர்கள் பட்டியலில் 2017ஆம் ஆண்டு கோதபாய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டதுடன் அவரை மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டது. எனினும் பாதுகாப்பு பிரச்சனைகளை காரணம் காட்டி அவர் யாழ்ப்பாணம் வருவதை தவிர்த்து வந்தார். பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்கள் குறித்த சத்தியகடதாசியினை சமர்ப்பித்ததை அடுத்து நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிக்க கோதபாய தரப்பு விடுத்த கோரிக்கைக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது. இதற்கமைய கடந்த தவணையின் போது வழங்கப்பட்ட திகதிகளுக்கு இணங்க செப்டம்பர் 29ஆம் தேதி என்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் நேரில் முன்னிலையாகி அங்கிருந்து நிகழ்நிலை தொழில்நுட்பம் ஊடாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திற்குரிய சாட்சியங்களை வழங்குமாறு வெள்ளிக்கிழமை வழக்கு விசாரணையின் போது யாழ் நீதவான் நீதிமன்றம் கட்டளையிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு மயிலடி பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் தற்போது மன்னார் வரை விரிவடைந்துள்ளது. போராட்டத்தின் வடிவத்தை மாற்றி அரசு திணைக்களங்களின் செயற்பாடுகளை முடக்க உள்ளதாக மயிலட்டி மேல்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மயிலட்டி காணிகளை விடுவிக்க கோரி பரிந்துரை பொன்னாலை வீதியில் உள்ள இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களா முன்பாக 16வது வாரமாகவும் கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மயிலட்டி மேல் குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். வலிகாமம் வடக்கில் உள்ள 248, 251, 246 மற்றும் 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சொந்த நிலங்களிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. யுத்தம் முடிவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் பாதுகாப்பு தரப்பினர் தொடர்ந்தும் அந்த பகுதிகளில் நிலை கொண்டுள்ளனர். காணி உரிமையாளர்கள் பல வருடங்களாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதன் ஒரு கட்டமாகவே கடந்த வெள்ளிக்கிழமை 16வது வாரமாக வாராந்த அமைதிவழி போராட்டம் இடம்பெற்றது. அரசோ அல்லது அரசு அதிகாரிகளோ தங்களது காணிகளை மீட்டுக் கொடுக்க எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், மாறாக காணிகளை சுவீகரிக்கும் நோக்கிலேயே அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது எனவும் காணி உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமது நிலமீட்பு போராட்டம் தற்போது பரவலாக விரிவடைந்து மன்னாரிலும் ஆதரவு போராட்டங்களாக மாறியுள்ள நிலையில் கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்காவிட்டால் அரசு தரப்பு மக்கள் பிரதிநிதிகளின் அலுவலகங்களையும் அரசு திணைக்களங்களின் செயற்பாடுகளையும் முடக்கி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மயிலட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஒற்றுமைக்கும் நட்பெயருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறார் என்று தெரிவித்து அவருக்கு எதிராக உரிய விசாரணைகளை மேற்கொண்டு கட்சியின் யாப்பு மற்றும் ஒழுக்க விதிகளுக்கு அமைவாக பொருத்தமான ஒழுக்காட்டு நடவடிக்கைகளை எடுக்குமாறு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானத்தை கோரியிருக்கிறார் தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன். கட்சியின் அரசியல் குழுவின் தீர்மானங்களுக்கு முரணாகவும் கட்சியின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் ஸ்ரீதரன் பொதுவெளியில் வெளியிட்ட கருத்து தொடர்பான முறைப்பாடு என்ற தலைப்பில் கட்சித் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ள அந்த கோரிக்கை கடிதத்தின் பிரதிகள் கட்சியின் பொதுச் செயலாளருக்கும் மத்திய குழுவின் உறுப்பினர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. மன்னார் வங்காளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வங்காளி கடற்கரையில் வெள்ளிக்கிழமை காலை ஒரு குலைந்த நிலையில் கரையொதுங்கிய ஆணொருவரின் சடலத்தை போலீசார் மீட்டுள்ளனர். கடற்றொழிலுக்கு சென்ற மீனவர்கள் கரையொதுங்கிய நிலையில் காணப்பட்ட சடலம் தொடர்பாக வங்காளி போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அங்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டனர். குறித்த சடலம் ஒரு குலைந்த நிலையில் காணப்படுவதோடு அடையாளம் காணப்படவில்லை. குறித்த சடலத்துக்கு சொந்தமானவர் இந்தியரா அல்லது தொழிலுக்கு சென்று காணாமல் போன மீனவரா என்பது குறித்து உடனடியாக தெரியவில்லை. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி இளைஞர்கள் மூவரை எதியோப்பியாவுக்கு அனுப்பி அங்கு பாதாள உலக குழுவினரிடம் சிக்கி வைத்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் பவுனியா மற்றும் கிளிநொச்சியைச் சேர்ந்த 25, 26 மற்றும் 27 வயதுடைய இளைஞர்கள் மூவரே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியைச் சேர்ந்த தரகர் ஒருவரின் ஊடாக துபாய் வழியாக எதியோப்பியா சென்று பின்னர் அங்கிருந்து கனடா செல்லும் திட்டத்தில் அவர்கள் அனுப்பப்பட்டுள்ளனர். இதற்காக விமான சீட்டு மற்றும் விசா ஏற்பாடுகளுக்காக ₹64 லட்சம் புறப்பட்டதுடன் கனடா சென்றடைந்த பின்னர் ஒவ்வொருவரிடமிருந்தும் ₹1 கோடி பெறுவதற்கான உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு கொடிச்சிலை வடிவமைப்பாளர்களிடம் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு வெள்ளிக்கிழமை காலை கல்வியங்காட்டில் நடைபெற்றது. ஆலயத்தின் வருடாந்த பெரும் திருவிழா எதிர்வரும் 17ஆம் தேதி காலை 10 மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் மற்றொரு செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களின் இளங்கீரன். வணக்கம் நேர்களை, மீண்டும் சந்திப்போம்.
2: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 97.1 சங்கநாதம் வானொலியில். இனி வர இருப்பவை தமிழகம் மற்றும் இந்திய செய்திகள். நகராட்சி நிர்வாகத்துறையில் டெண்டர் ரத்திலும் முறைகேடு. சென்னை நகராட்சி நிர்வாகத்துறையில் டெண்டர் வழிமுறைகளில் உள்ளூர் அமைச்சர்கள் தலையிடுவதால் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முதல்வர் விஜய் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைந்த பின் 2300க்கும் அதிகமான டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பணிகளுக்கான செலவை விட பல மடங்கு கூடுதல் விலைப்புள்ளி கோரப்பட்டதால் டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. மக்களுக்கு இடையூறான உள்ள மதுக்கடைகளை மூடவும் இடமாற்றம் செய்யவும் அவற்றை கணக்கெடுக்கும் பணியை டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கியுள்ளது. கடந்த 2003 மதுபான சில்லறை விற்பனை விதிகளின்படி மாநகராட்சி, நகராட்சி உட்பட பகுதிகளில் வழிபாட்டு தளம், கல்வி நிலையங்கள் இருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள்ளும் மற்ற பகுதிகளில் 100 மீட்டர் தூரத்துக்குள்ளும் மதுக்கடைகளை அமைக்கக்கூடாது. பல இடங்களில் இந்த விதிகளை முறையாக பின்பற்றாமல் மதுக்கடைகள் செயல்படுகின்றன. எனவே வீடுகள், அதிக மக்கள் கூடும் சந்திப்புகளில் உள்ள மதுக்கடைகளை மூடுமாறு அரசுக்கு பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை விடுத்து வருகின்றன. யாரும் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுடன் எப்போதும் இருப்பேன் என ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்த லோக்சபா எம்பிக்களை பிரதமர் நரேந்திர மோடி ஊக்கப்படுத்தியுள்ளார். சீனா இந்தியா இடையே உள்ள எல்லை தொடர்பான பிரச்சினைகள் மற்றும் பிற பிரச்சினைகளும் ராணுவம் மற்றும் தூதரக அளவிலான பேச்சு மூலம் தீர்வு காண இரு நாடுகளுக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக நம் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மன்னச்சநல்லூர் அருகே பட்டா பெயர் மாற்றத்துக்கு 2000 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஏஓ நந்தகுமார், 42 வயதான இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் ராசாம்பாளையத்தைச் சேர்ந்த மணிவேல் இவர் தன் கிராமத்தில் தாத்தா பெயரில் உள்ள நிலத்திற்கு பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளார். ராசாம்பாளையம் விஏஓ நந்தகுமாரை சந்தித்தபொழுது ரூபாய் 2000 லஞ்சமாக கேட்டுள்ளார். கொடுக்க விரும்பாத மணிவேல் திருச்சி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி மணிகண்டனிடம் புகார் அளித்துள்ளார். தேனி மாவட்டம் மேகமலையில் வசிப்பவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டுள்ள உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீது தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும், மேகமலை, வருஷநாடு உள்ளிட்ட 98 மலைக்கிராம மக்களை வெளியேற்றக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கலெக்டர் அலுவலகம் முன் நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி ராமர் கோவிலில் நன்கொடையாக பெறப்பட்ட நிதியில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என தணிக்கை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் ISL குவைதா போன்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் கொள்கைகளை பரப்பும் 114 இலக்கியங்கள், புத்தகங்கள் மற்றும் பத்திரிகைகளுக்கு மாநில அரசு தடை விதித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு 67% LPG இறக்குமதி செய்யப்படுகிறது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் போர் காரணமாக கப்பல் போக்குவரத்தில் பாதிப்பு காணப்பட்டது. இதனால் இந்தியா, இலங்கை உள்ளிட்ட பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடுகள் நிலவின. இந்நிலையில் கடந்த சில மாதங்களில் இந்தியாவில் எரிபொருள் தேவையை அமெரிக்கா பூர்த்தி செய்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். டெல்லி உயர்நீதிமன்றம் முன்னாள் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தக்கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இத்துடன் இந்த வார செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வார செய்திகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம். இந்த வீடியோல ஆடி மாசத்துல பிறந்த 2 பெண் தெய்வங்களுடைய கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்த மாசம், நிறைய மாரியாத்தா கோயில திருவிழாக்கள் நடக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா உண்மையிலேயே இந்த ஆடி மாசம் எதுக்கு ஸ்பெஷல்னு சொல்லி கேட்டா, இதே ஆடி மாசத்துலதான் அம்மன் இந்த பூலோகத்துல பிறவி எடுத்து வந்திருக்கா. பிறந்து வந்தது மட்டும் இல்லாம அவ வளர்ந்து பூ பெய்தி பிரிய மனுஷியானதும் இதே ஆடி மாசத்துலதானாம். ஸோ இந்த 2 விஷயங்களே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தா, அடுத்தாப்புல அம்மன் மாசமாகி அவளுக்கு வளகாப்பு நடக்கிறதும், அதாவது சீமந்தம் நடக்கிறதும் இதே ஆடி மாசம்தான். ஸோ அம்மனுடைய வாழ்க்கையில 3 முக்கியமான விஷயங்கள், பிறவி எடுத்தது, பெரிய மனுஷியாகி ருதுவாகி நின்னது, மாசமாகி வளகாப்பு போட்டது. இந்த அத்தனையுமே ஆடி மாசத்துக்குள்ளேயே நடக்குதுன்னு சொன்னா எந்தெந்த தேதியில இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல. அத்தனை விஷயங்களுமே ஒரே நாள்ல இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடிப்பூரம் அப்படிங்கிற நாள்ல தான் நடக்குது. ஸோ எல்லாமே ஆடி மாசத்துல ஆடிப்பூரம் அப்படிங்கிற நாள்ல நடக்கிறதுல இருந்து அம்மனுக்கு இந்த நாள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறலாம். சரி, அம்மனுக்கு மட்டும்தான் இந்த ஆடிப்பூரம் ரொம்ப ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஸ்ரீவெள்ளிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் தாயார் ரங்கநாதரை கரம் பிடிக்கிறதுக்காக கோதை நாச்சியாரா பிறந்து வந்ததும் இதே ஆடிப்பூர நாள்ல தான். சரி, ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்னு சொல்றமே, அதுக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டோம்னா, ஆடி மாசத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை தான் ஆடிப்பூர நன்னாள் அப்படின்னு சொல்லி நிறைய திருவிழாக்கள் எடுத்து கொண்டாடப்படுது. சரி, இந்த வீடியோல நம்ம சின்ன சின்னதா மூணு கதைகளை பார்க்க போறோம். முத கதை, நிறைய பேருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கக்கூடிய அம்மன், அதாவது பார்வதி தேவி உமா தேவி பிறந்து வந்த கதை. ரெண்டாவது கதை, அம்மனுக்கு வளகாப்பு போடக்கூடிய வைபவம் இந்த உலகத்துக்கு வழக்கத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கதை. மூணாவது கதை, கோதையம்மா, இந்த ஆண்டாள் தாயார் பிறந்து வந்த கதை. இதுக்கு நடுவுலயே இந்த அம்மனுடைய பூ புனித நீராட்டு விழாவை பத்தின தகவல்களையும், எந்தெந்த கோயில எல்லாம் இந்த விசேஷம் சிறப்பாக நடத்தப்படும், அப்ப எப்படி எல்லாம் அம்மனுக்கு சடங்கு கழிக்கப்படும் அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்க போறோம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் கதைப்படி பார்வதி தேவி எப்படி பிறக்கிறாங்கன்னு கேட்டா, அந்த அம்மா உண்மையிலேயே பிறவி எடுத்ததே ஒரு மறுபிறவி தான். பார்வதிக்கு முன்னாலேயே சதி, சதி தேவி தாக்ஷாயினி அப்படிங்கிற பேர்ல சிவபெருமானுக்கு ஒரு மனைவி இருந்திருக்காங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களோட மறுபிறவியா இந்த பார்வதி தேவி அவதரிச்சாங்க. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஆதிபராசக்தி, அதாவது சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இந்த மூன்று தேவர்களையுமே படைச்சவங்கன்னு நம்பப்படக்கூடிய தேவி, முதன் முதலா ஒரு மானுட அவதாரம் எடுத்து சதி, சதி தேவி அப்படிங்கிற பேர்ல இந்த பூமியில பிறந்து வந்து ஆண்டியா துறவியா திரிஞ்சுக்கிட்டு இருந்த சிவபெருமான காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க. அதுக்கப்புறமா சதி தேவியுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மா தக்ஷனுடைய வேள்வியில போய் விழுந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்க எரிஞ்சு போன உடம்ப தூக்கி வச்சுக்கிட்டு சிவபெருமான் அலைகிறாரு திரிகிறாரு. அதுக்கப்புறமா கடைசியா தன்னுடைய மனைவிய பிரிஞ்ச சோகம் தாளாம அவர் மறுபடியும் தவ நிலைமைக்கே, ஒரு பற்றற்ற துறவு நிலைமைக்கே போயிடுறாரு. அவர் திரும்பவும் உலக மக்களை காப்பாத்துறதுக்காக, பழைய நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆதிபராசக்தி இறந்து போன சதி தேவியுடைய மறுபிறவியா பார்வதி தேவியா பிறந்து வராங்க. அப்படி பிறந்து வந்த பிறவிதான் இந்த ஆடிப்பூரத்துல நடக்குது. சரி, எப்படி இந்த பார்வதி தேவி பிறக்கிறாங்க, அவங்களுடைய அப்பா அம்மா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பர்வதராஜன் சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹிமாவன் சொல்லுவாங்க. பர்வதராஜன் சொல்லப்படக்கூடிய இமயமலையாக, இமயமலை தொடரையெல்லாம் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த சக்தியா இருந்த பர்வதராஜனுக்கும், மேனா மேனாவதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேருமலைக்கு மகளாக பிறந்த ஒரு தேவதைக்கும், ரெண்டு பேருக்கும் பிறந்தவதான் இந்த பார்வதி தேவின்னு சொல்லப்படுது. அதாவது பர்வதராஜனும் இந்த மேனாவதியும் ஆதிபராசக்தியை நோக்கி கடுமையாக தவம் இருந்து அவளுடைய ஆசியை வாங்கிக்கிட்டு ஆதிபராசக்தியே அவங்களுக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு வர வாங்குறாங்க. அந்த வரத்தின்படியே சதி தேவியுடைய மறுபிறவியாக பர்வதராஜனுடைய மகளாக பார்வதி தேவியை ஆதிபராசக்தி பிறக்க வைக்கிறாங்க. ஸோ ஆடிப்புறத்தில் பார்வதி தேவி பிறந்த கதை இதுதான். அப்புறம் அந்த அம்மா பிறந்து வந்து சிவபெருமான அவருடைய பற்றற்ற நிலைமையிலிருந்து, அந்த தவ நிலைமையிலிருந்து திருத்தி மறுபடியும் இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அவருக்கான ஒரு சக்தியா அவர் கூட நிலை கொள்றாங்க. சரி, அடுத்து அம்மன் பெரிய மனுஷியானது, அதாவது பூ பெய்துன நாளை பத்தின தகவல்களை பார்ப்போம். இப்போ அம்மனுடைய பிறப்பை பத்தியோ, அவங்க கல்யாணத்தை பத்தியோ, அவங்க மாசமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசுறதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ஆனா அவங்க பெரிய மனுஷியானாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போதோ, அதை பத்தி பேசும் போதோ நம்மள நிறைய பேருக்கு நிறைய டவுட்டுகள் வரலாம். இப்ப கூட நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய திருநாகை காரோணம் கோயில்னு சொல்லுவாங்க, அங்க இருக்கக்கூடிய நீலாயதாட்சி அம்மனுடைய கோயில் எடுத்துக்கலாம், திருக்கருகாவூர்ல இருக்கக்கூடிய அம்மன் கோயில் எடுத்துக்கலாம், இந்த கோயில்லாம் பரிட்சயப்படாதவங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை எடுத்துக்கலாம். இந்த அத்தனை கோயில்களையுமே அம்மனுக்கு ருது சாந்தி அப்படின்னு ஒரு விசேஷம் நடத்தப்படுது. இந்த ருது சாந்தி அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பூ பெய்துனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு சடங்கு கழிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய தேவிகளுக்கும் நடத்தப்படும். இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு பெரிய மனுஷி ஆகிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அத்தை முறையில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து அந்த பொண்ணை நிக்க வச்சு ஒரு நாளையில கம்பையோ சில ஊர்களில் நெல்லை போடுவாங்க. இதையெல்லாம் போட்டு அதுக்கு மேல ஒரு காமாட்சி விளக்க வச்சு அந்த பொண்ணுக்கு திஷ்டி கழிக்கும்படியாக அவளுடைய தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் வச்சு வச்சு எடுத்து வருவாங்க. இந்த ரெண்டு முறமக்காரக, அதாவது அத்தம்மா இருக்காங்களே, அவங்க அந்த நாளையை மாத்தி மாத்தி கொடுத்து வாங்குவாங்க. இப்படிப்பட்ட சடங்குக்கு பேரு ஏத்தி இறக்கக்கூடிய சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆடிப்பூர நன்னாள்ல வருஷா வருஷம் நடத்தப்படுது. அந்த சமயத்துல ருது சாந்தி அப்படிங்கிற அந்த விசேஷமானது கடைபிடிக்கப்படுது. அதே மாதிரியே நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த நீலாயதாட்சி அம்மன் கோயில நடக்கக்கூடிய பூரங்கழிக்கிற விழா ருது சாந்தி விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அது உலக அளவில் பிரசித்தி பெற்ற முக்கியமான விழான்னு தான் சொல்லணும். அதனால தான் இந்த அம்மனுடைய வரலாற்றை எல்லாம் பாடி வரும்போது காஞ்சியிலே பிறந்தவளே, நாகையிலே பூத்தவளே, மதுரையிலே மணந்தவளே, நெல்லையிலே தாயாகி சீமந்தம் கொண்டாடுபவளே வாங்க. அதுபோல நாகையில வந்து இந்த அம்மாவுக்கான ருதுசாந்தி விழா ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தேவி வளகாப்பு போட்டதுக்கான காரணம் என்ன, தேவி மாசமானா அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது, அதுக்கு பின்னால என்ன கதை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாகவே ஆடிப்பூரத்திலேயே ரொம்ப ஸ்பெஷல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த ஆடிப்பூர தேதியில் நிறைய அம்மன் கோயிலில் அம்மனுக்கு வளைகாப்பு வைபவம் நடக்கும். நிறைய பெண்கள் அவங்க வீட்டிலிருந்து நிறைய கண்ணாடி வளையல்கள் எல்லாம் வாங்கிட்டு போய் அம்மனுக்கு அதை கொடுத்து அம்மனுக்கு அதை மாலை போல அணிவிப்பாங்க. அதுக்கப்புறமா பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆளாளுக்கு ஒரு ரெண்டு வளையலை வந்து கோயிலிருந்து பிரசாதமாக கொடுத்து அனுப்புவாங்க. அந்த வளையல்களை கையில் போடும்போது குழந்தை பாக்கியம் வேணும்னு தவம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது போக ஏற்கனவே மாசமாக இருக்கக்கூடிய பெண்கள் அந்த வளையல்களை போட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் நடக்கும், எந்த தீய சக்தியும் அவங்கள அண்டாமல் தேவி பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் சிறப்பாக திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காந்திமதி அம்மன் கோயிலில் நாலாவது நாள் அவளுடைய பத்து நாள் திருவிழாவில் இந்த ஆடிப்பூரத்தை ஒட்டி நடக்கக்கூடிய பத்து நாள் திருவிழாவில் நாலாவது நாள் திருவிழாப்ப அந்த அம்மாவுக்கு அருமையாக முளைப்பாரி போட்டு வந்து நல்லா பச்சை பயிர்களை எல்லாம் முளைக்கட்டி நிற்கக்கூடிய பச்சை பயிர்களை அவளுடைய வயிற்றில் அந்த தேவியுடைய உற்சவர் சிலையில் அவளுடைய வயிற்றில் கட்டி வச்சு அந்த அம்மா மாசமாக இருக்கும்படியாக ஒரு ஜோடனையை காட்டி அதுக்கப்புறமா அந்த அம்மாவுக்கு எப்படி நம்ம வீட்டு பெண்களுக்கு வளைகாப்பு வைபவம் நடத்துவோமோ அதே மாதிரியே நடத்தி அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொண்டாடி வருவாங்க. இந்த ஊரில் அந்த அம்மனுடைய மடி நிறைக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய வயிற்றில் பதினான்கு புவனங்களையும் பூத்தவளாக அந்த அம்மா காட்சி கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெறும் வளையல்களை மட்டும் கொடுக்காம அந்த அம்மா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த பச்சை பயிர்களையும் இந்த பெண்களுக்கெல்லாம் அவங்க பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டாலும் மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய குழந்தை நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சு சுகப்பிரசவமாகும் அப்படின்னு நம்பப்படுது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பறக்கும்னு சொல்லப்படுது. சரி, இப்படி தான் வைபவம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய கதைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ரெண்டு ஃபேமஸான கதை இருக்கு. ஒரு கதையானது நாட்டுப்புறத்தில் காலாகாலமாக சொல்லப்படுது. இந்த கதையானது நடந்தது திருச்சி பக்கத்தில் அப்படின்னு நிறைய பேரால் நம்பப்படுது. திருச்சி பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு பொண்ணு இதே மாதிரியான ஒரு ஆடி மாசத்துல அம்மனுடைய கோயிலுக்கு திருவிழா பார்க்கறதுக்காக போறாங்க. இப்படி கிளம்பி போகக்கூடிய அந்த பொண்ணானது நிறைய மாச கர்ப்பிணியா இருக்காங்க. கூட துணைக்கு யாரையுமே கூப்பிடாம அம்மனுடைய திருவிழாவை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா திருவிழா அந்த முக்கியமான பூஜைகள் எல்லாம் முடிஞ்சு போயிருது. எல்லாருமே நைட்டு நேரம் ஆக ஆக அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துறாங்க. இந்த பொண்ணு மட்டும் ரொம்ப நிறமாச கர்ப்பிணியா இருக்கிறதுனால இவ்வளவு நேரமா பூஜையில திருவிழாவில் கலந்துகிட்டதுனால உடனே வீட்டுக்கு போக முடியல. அதனால கோயிலேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போவோம்னு அந்த அம்மா உட்கார்ந்துறாங்க. இப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு திரும்ப எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருது. அந்த நேரத்தில் எவ்வளவோ கத்தி பார்த்தும் அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் இருந்து உதவி செய்யறதுக்கு யாருமே வரல. அப்போ தேவியே அந்த அம்மனே ஒரு பெண்ணுடைய உருவத்தில் வந்து இந்த மாசமா இருக்கக்கூடிய பொண்ணுக்கு பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா மாசமா இருக்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு நமக்கு இந்த நேரத்தில் வந்து பிரசவம் பார்க்கறது அம்மன் தான் அப்படின்னு புரிஞ்சு போயிருது. அதனால அந்த தேவி கிட்டயே அந்த நேரத்திலேயே இந்த ஒட்டுமொத்த பெண் குலத்துக்கும் சேர்த்து ஒரு வரம் வாங்கிறா. அது என்னன்னா, தேவி எனக்கு நீ இன்னைக்கு பிரசவம் பார்த்து விட்ட இதே நாள்ல நீ ஒரு மாசமாக இருக்கக்கூடிய பொண்ணாக உன்னை பாவிச்சுக்கிட்டு இந்த உலக மக்கள் எல்லாருமே உனக்கு வளைகாப்பு வைபவம் நடத்துவாங்க. அந்த வைபவத்தை நடத்துறவங்க அதுல கலந்துக்கிற எல்லாருக்கும் எனக்கு எப்படி நீ உதவி செஞ்சியோ அதே மாதிரியே அவங்களுக்கெல்லாம் பிரசவம் நடக்கிறதுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு வரத்தை அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்கன்னு அதுல இருந்துதான் இந்த அம்மனுக்கு ஆடிப்பூரத்தில் வளைகாப்பு போடக்கூடிய வைபவமானது உலக வழக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு ஃபேமஸான கதை என்னன்னா, இது வடக்க மெட்ராஸுக்கு பக்கத்தில் பெரியபாளையத்தில் நடந்த கதை. பெரியபாளையம் கோயிலுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம்னா, அதாவது தெலுங்கு தேசத்தை சேர்ந்த மேலே இருந்து ஆந்திராவில் இருந்து ஒரு வளையல் வியாபாரி தன்னுடைய வளையல் மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வியாபாரம் பண்ணிட்டு திரும்ப அவருடைய ஊருக்கு போகக்கூடிய வழியில் இங்கே இந்த பெரியபாளையம் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு கீழே அவர் ரெஸ்ட் எடுத்தாரணும். அதுக்கப்புறமா அவர் தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் கையில் கொண்டு வந்திருந்த அந்த வளையல் மூட்டை காணாம போயிருது. அதனால அவர் சோகத்தோடையே தன்னுடைய ஊருக்கு போய் சேர்ந்துறாரு. அன்னைக்கு ராத்திரியிலேயே அவருடைய கனவுல வந்து, நீ தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்துக்குள்ள போய் பாருப்பா, உன்னுடைய வளையல் மூட்டை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய அம்மன் பவானி அம்மன் சொன்னதாகவும், அதை கேட்டதுக்கு அப்புறமா அந்த வளையல் வியாபாரி மறுநாள்ல வந்து அந்த புத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாரு. உள்ள எப்படி போச்சுன்னே தெரியாம அவர் கொண்டு வந்திருந்த வளையல் மூட்டை எந்த ஒரு உடசலும் இல்லாம அப்படியே முழுசா அந்த புத்துக்குள்ள இருக்குது. அதுக்கப்புறமா தேவியுடைய ஆணைப்படியே அந்த புத்துக்குள்ள இருந்த சுயம்புவ அங்க இருக்கக்கூடிய பவானி தேவியாக ரேணுகா தேவியாக பாவிச்சு அந்த அம்மனுக்கு அன்னையிலிருந்து கோயில் கட்டி கும்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி வளையலுக்கு ஆசைப்பட்டு தேவியே அந்த வளையல் எடுத்து வச்சிருந்ததுனால தான் அவளுக்கு வளைகாப்பு வைபவம் நடத்தப்படுது அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுது. இந்த ரெண்டு கதைகளை தாண்டி தேவியானவள் காலாகாலத்துக்கும் இந்த பூமியவே படைச்சவ, ஆதிபராசக்தி, அண்டசராசரங்களை படைச்சவ, ஏழு கடல்களை படைச்சவ, எட்டு மலைகளை படைச்சவ, இப்படி எத்தனையோ நம்ம சொல்லி வந்தாலும் இந்த தேவியானவள் காலாகாலத்துக்கும் ஒரு கன்னி தெய்வமாகவே பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறா. இந்த உலகத்துக்கே அம்மானவ சொன்னாலும் அவ காலத்திற்கும் ஒரு கன்னின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட கன்னி தேவதை நமக்குன்னு இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் குழந்தைகளா இருந்தாலும், விநாயக பெருமான் இருந்தாலும், முருகனே குழந்தையா இருந்தாலும், நமக்கு மாசமாகி வளகாப்பு போட்ட மாதிரியான ஒரு விசேஷம் நடக்கலையே அப்படின்னு அந்த அம்மா மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்ததாகவும், அதை புரிஞ்சுக்கிட்டு தேவர்கள் மற்ற எல்லாரும் சேர்ந்து அந்த அம்மாவுக்காக இப்படி ஒரு வளகாப்பு வைபவத்தை நடத்தினதாகவும், அதுதான் காலங்காலமாக இப்படி கோயில்ல ஆடி பூரத்தன்னைக்கு இந்த அம்மாவுக்கு வளகாப்பு நடத்தக்கூடிய அந்த வைபவமா மாறி போச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. இந்த அம்மன் கதைகளை எல்லாம் தாண்டி ஆண்டாளுடைய கதை எப்படி இந்த ஆடி பூரத்தில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஷ்ணு சித்தர் அப்படிங்கிற பேர்ல 12 ஆழ்வார்கள்ல முக்கியமான ஆழ்வாரான பெரிய ஆழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல அவருடைய முழு நேர வேலையே இறைவனை பத்தி பாட்டுகள் பாடுறதும், அவருக்கான தொண்டுகளை பண்றது, அவருக்கு பூவெல்லாம் பறிச்சு மாலை கட்டி போடுறது, இப்படியாக இறைவனுடைய கைங்கரியங்களை பார்த்து வந்துகிட்டு இருக்காரு. ஆனா ரொம்ப காலமாகியும் இந்த விஷ்ணு சித்தருக்கு, இந்த பெரிய ஆழ்வாருக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்காமலே போயிருது. அதனால தன்னுடைய பக்தனுடைய இந்த ஒரு குறையை தீர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணின பெருமாளே தன்னுடைய மனைவியான பூமாதேவியை, அதாவது பெருமாளுக்கு ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, இன்னொரு பக்கம் பூதேவின்னு சொல்லுவாங்க பாருங்க, அப்படிப்பட்ட பூமாதேவியவே தன்னுடைய பக்தனுக்கு மகளாக பிறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூமாதேவி ஒரு குழந்தையாக இந்த பெரிய ஆழ்வார் வழிபடக்கூடிய துளசி மாடத்துக்கு பக்கத்துல பிறந்து வந்த நாள் இந்த ஆடிப்பூரம். அதுக்கப்புறமா ஆடிப்பூரத்தில் கிடைச்ச அந்த குழந்தையை எடுத்து பெரிய ஆழ்வார் வளர்க்கிறாரு. அந்த அம்மா போய் ஸ்ரீரங்கநாதர் கரம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறு. இப்படிப்பட்ட ஆடிப்பூரத்தில் தான் ஆண்டாள் பிறந்தாங்க அப்படிங்கிறதுனால தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 10 நாள் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா இந்த தேதியில் நடத்தப்படும். அந்த ஆடிப்பூர சமயத்தில் தான் தமிழ்நாட்டுடைய 2வது உயரமான தேர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய தேரோட்டமும் நடக்கும். பொதுவாகவே இந்த ஆடி மாசமானது பெண்கள் அதிக அளவுல அம்மனை வழிபடக்கூடிய மாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஆடிப்பூரம் இந்த ஸ்பெசிபிக்கான நாளானது குடும்ப ஒற்றுமைக்கு, கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ்றதுக்கு, அது மட்டும் இல்லாம பெண்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கணவன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக. ஏன்னா ஆண்டாள் இதே தேதியில பிறந்துதான் ரங்கமன்னார கரம் பிடிச்சாங்க. அதனால இதே மாதிரியாக தாங்கள் கனவிலே நினைத்தபடியான ஒரு கணவர் வரணும், நல்ல கணவன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காகவும் பெண்கள் இந்த நாள்ல ரொம்ப சிறப்பா சாமியை கும்பிடலான்னு சொல்லப்படுது. அதுபோக அம்மனுடைய கதைப்படி பார்த்தோம்னா அவ பிறந்தது, பெரிய மனுஷியானது, தாய்மை அடைஞ்சது, அத்தனையுமே இந்த தேதியில நடந்ததுனால பெண்கள் எல்லாம் இந்த புத்திர பாக்கியத்துக்காக, பெண்கள் மட்டுமில்ல ஆண்களும் சேர்ந்து இந்த புத்திர பாக்கியத்துக்காக இந்த தேவியை போய் இந்த ஆடிப்புற நாளில் கும்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.

சங்கநாதம் நேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா பாலகிருஷ்ணன். என்ன நேயர்களே, எல்லா வாரமும் நிறைய விஷயங்களை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பா நல்ல நல்ல விஷயங்களை, உபயோகமான விஷயங்களை நீங்க உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் மேலும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரமும் ஒரு புது விஷயத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வாரம் முக்கியமா நம்ம வயதானவர்களாகட்டும், நம்ம வீட்டில் அப்பா அம்மா ஆகட்டும், நம்ம ஊர்லயே இந்த வழக்கம் இருக்கு, தலைமுடி வந்து நரைச்சதுன்னா டை அடிக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ தலைமுடி நரைக்கும் பொழுது அதை மறைக்கிறதுக்காக அடிக்கக்கூடிய டையில நமக்கு அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறது நான் ரீசெண்டான ஒரு பதிவில் நான் படித்தேன். அதை உங்ககிட்ட நான் இன்னைக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, இதுலெல்லாம் அதிகமாக இருக்கு, எதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். அடுத்த வாரம் இதெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்ல போறேன். ஸோ நம்ம ரெகுலராகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டை கலரிங் கோனு, டை வாஷிங் கோனு சொல்லி நிறையா கொடுக்குறாங்க. அந்த பல பிராண்ட் முன்னணி பிராண்டுகள் வந்து நீங்கள் அந்த டை கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது அது வந்து நம்மளுடைய வேர்க்கால்களை பாதிக்குது, ஸ்கின் அலர்ஜிஸ் மாதிரி வருது, சோரியாசஸ் ரேஷஸ் சொல்லி நிறைய விஷயங்களுக்குள்ள நம்மளை தள்ளுது. அது நமக்கு அறியாமையே இது நீண்ட கால உபயோகத்துக்கு அப்புறம் ரொம்பவே மோசமான சூழ்நிலையில நம்மளை தள்ளுதுன்னு சொல்ல வராங்க. ஸோ அதிக அளவில் டை ஹேர் கலரிங் பண்ணக்கூடியவங்க பிளீச் எல்லாம் அதிகமாக பண்ணிக்காம தன்னுடைய முடிகளை பத்திரமா வச்சுக்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு சொல்ல இருக்கோம். ஸோ தயவுசெய்து அதிகமாக கலர்ஸ் பிளீச்சர்ஸ் அண்ட் ஹேர் டைஸ்ன்னு யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே கெமிக்கல் பேஸ்டு இருக்கக்கூடிய நிறையா விஷயங்களை நீங்கள் உங்கள் தலையில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாமையே போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது நிரந்தரமான மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இல்லை. தற்சமயத்துக்கு அதை நம்ம சந்தோஷமாக ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அது நமக்கு உடலுக்குள்ளே சென்று நிறைய பாதிப்புகளை உண்டாக்கும். ஸோ ஹேர் கலர்ஸ், ஹேர் ட்ரை, ஹேர் டை அடிக்கிறவங்க அண்ட் ஆல்சோ ப்ளீச் பண்ணி தான் கலர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. இது நாளடைவில் உங்கள் முடிகளை டேமேஜ் பண்ணி அது உங்களுடைய வேர்க்காலில் பாதித்து நாளை பின்ன நம்ம தலைமுடியில் முடி வளர்க்கக்கூடிய அந்த விஷயத்தை தடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ கண்டிப்பாக நிற்பாட்டுறது கொஞ்சம் நல்லது. இயற்கையை பேஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம மார்க்கெட்டில், நீங்கள் தயவுசெய்து அதை கொஞ்சம் பார்த்து வாங்கி உபயோகிக்கலாம். அதே போல் நெயில் பாலிஷஸ் நிறைய இன்றைக்கி வந்து நெயில் பாலிஷ் மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நெயில் பாலிஷஸ் அதிகமாக நம்ம உபயோகிக்கிற ஒரு ஆளாக இருந்தோம்னா கண்டிப்பாக இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். நெயில் பாலிஷில் இருக்கக்கூடிய கெமிக்கல் வேற அளவில் நம்ம உடம்புல பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ். ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். மார்க்கெட்ல நல்ல விதமான பொருட்கள் நிறைய இருக்கு, மருதாணிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே இருக்கு. ஸோ நீங்க இந்த நேச்சுரலி பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை மாத்திக்கலாம். ஸோ என்னால் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலை, நான் நெயில் பாலிஷ் போட்டே ஆகணுங்கிறவங்க கெமிக்கல் ஃப்ரீ, அதாவது கெமிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பொருட்களாக பார்த்து நீங்க மார்க்கெட்ல சர்ச் பண்ணி உபயோகிக்கலாம். ஸோ லேடிஸ் நீங்க மறக்காம இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேர் கலரிங் டைஸ் அண்ட் நெயில் பாலிஷஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு அண்ட் மேக்கப்ஸ். ஸோ மேக்கப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாமே இன்னைக்கு நான் உங்களுக்கு எது சொல்லுவேன்னா, இந்த விஷயங்களை தான் உபயோகிக்கிறீங்களா நீங்கள், கண்டிப்பாக இதில் வந்து மாற்றமான ஒரு விஷயம் இருக்குது. கெமிக்கல் இல்லாமல் அதாவது இயற்கையாக தயாரிக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் மார்க்கெட்டில் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் அதை கொஞ்சம் தயவு செய்து பார்த்து உங்கள் உடலுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் இந்த விஷயத்தை, நல்ல விஷயத்தை நீங்களும் உபயோகிக்கணும், மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதில் நிறைய கெமிக்கலைஸ்டான விஷயங்களை யூஸ் பண்ண வேண்டாம்னு, கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக தயாரிக்கக்கூடிய பொருட்கள் வாங்கி உபயோகிக்கவும் சொல்லுங்க. என்னென்ன பொருள்ங்கிறது நான் அடுத்த வாரம் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கலாம், இருக்கக்கூடாது, என்ன மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணலாங்கிறது ஃபுல் டீட்டெயில் நான் நெக்ஸ்ட் வீக் கொண்டு வரேன். ஸோ இந்த வாரம் இதெல்லாம் வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து தள்ளி வச்சிருங்க. நெக்ஸ்ட் வீக்கில் சூப்பரான ஒரு ஐடியாஸ் கொண்டு வரேன். அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் சரண்யா பாலகிருஷ்ணன். நன்றி நேர்களே.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை

ஓலை குடிசை நிக்குது, நட்டாங்கல்லு போட்டு வச்சு நாட்டாங்காலி இருக்குது, அச்சோ மூணு போ.

இத்துடன் இவ்வாறு நிகழ்ச்சியில் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலும் தொழில்நுட்பத்திலும் என்னுடன் இணைந்து தனது பங்களிப்பை வழங்கிய செந்தில் செந்தில்நாதனுடன் நேர்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது விக்டோரிய மாநிலத்திலிருந்து விக்ரம